தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தஜ்ஜனு தத்த தரித தனத தனு தத்துமி தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம்